རྒྱུ སྲང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང ཁྱང